கடது உதர கடது கதா தெத்த கடது நத்த கடது தீ கடது உதர கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது கடது